0: ஏறியாரு. ஏண்டாம் போ வெத்தியிலே போய் 66, 56, 191 இவங்க உரம்பாவும் தேதேறி நான் நவீபோம்பக்கோனாவோ தேதேறி அங்காவ சோகிறேன் காது நான் முருங்கு அவோ தரிமா தேதியறியனி கேண்டாம் போம்போ சோகஸ்குரும் தோமா பெண்டிலே ஆகிதோ மொயாக்கோ மனியான்
1: Yes, unwe vamuthikiri okwaga nkuthomere till namba iyu yawe ukenda kugatetheria kana gaka miaka 22 kuma mwathi Gembe North kathomera Kenyatta University that year mwaka join akithi ya Mount Jage teaching kumuthikiri till namba eje takire mpesa lipa na mpesa mpesa lipa na mpesa mpesa lipa na mpesa Mpesa lipa na Mpesa till number au kwa buy goods and services zilingilia kwa till number neo iji 66 56 941 angu itidia

0: யாரு என்றாம் பூவா வித்தியில் கோய் 66 56 191 நீ உன் கோபுரம் பாபு உன் தேதேரி நான் நவீ உன்பா கோனாவோ உன் தேதேரி அங்காவோ சோகிறேன் காது நான் முருங்கு அவோ தரிமான் தேதியறியனி கேண்டா முன்போ சோகஸ்குரும் தோமாம் பெண்டிலே ஆகிதோ மொயாகோ
1: Daida tuandaika mirongo ina na kenda nkithiri kiri kwa iko karugono ka Eva ntinyari kima adhi til na mbewe ni u 66 56 941 66 56 941. Uleta kiri Mpesa, lipa na Mpesa, Mpesa, lipa na Mpesa, ringi dhe kwa buy goods and services, igwetie till number niyo ingu kudhomera riu 66 56 941 66 56 941. Tethi ya Eva ureo kuumba kiroke mwewe mwisho ya tigarukite alitoi bachi umetie ba Kenyatta University Cobrint Bodha ngiri 20. Ikino ntu bakure mero buruku wana aja otiki ingi na ote angi ba umbaka. Kwa tuika na ande blessing na batetherie. Urea akumba gotigirati. Karika kaiga kukwata otedi.